சரி ஹைஷ்ணாம் ரகுமனின சக்பா கே சி நந்தன சேரிங்பா புன்சிக்கு அருவ மித்குப்சிதா உஜக்கிகே ஹாய்ன தம்பியோ அசும்ன சேவ மதம் சை குதல் தம்சரி.

தகில்மையும் நரேஷ்ன சப்பா மத்தமி சேனிக்கல் தாவிரே செரிங்க சிந்தி தோன்யசோர் கோன்சம்மா மதி ரத்தன் குமார் லுத்தும்பம் மதங்தாமு குதல் தம்சரி மயாங் நம்பம் சுபதனி தேவின சப்பா மத்தமிசை அஹான் பதலைஜரே கேத்ரி இராபோட்கி மையேக்தா லோயா லம்கி லம்தன்ப குய்மோ